0: சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சி தங்கிட்டு தக்கிருக்கு சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சி தங்கிட்டு தக்கிருக்கு சச்சரி சதன சச்சனி சதனு சச்சனி சதனு சச்சனு சச்சி சரி சதன சச்சனு சச்சனி சதன சச்சம் சச்சம் சச்சனு சச்சம்
1: ஜம்பு தனச்சி வீச்சக்கர தாழ ஜம்பு தனச்சி வீச்சக்கர தரபுத்து தக்கிட்டு பக்கம் தரபுத்து தக்கிட்டு பக்கம்.